0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் மின்சார கனல் திரையில் இருந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.
0: இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் 2000 ஆண்டில் வெளியான ரிதம் திரையில் இருந்து இசைப்பியல் AR ரஹ்மான் அவர்களால் ஆனந்த பைரவி ராகத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல். உன்னிமேனன் பாடிய நதியே நதியே என்கின்ற அந்த பாடலை இப்போது கேளுங்கள்.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். இசைக்கோலங்கள் நிகழ்வில் அடுத்து வருகின்ற பாடல் டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. இந்த பாடல் 1994 வெளியான டியூயட் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. இந்த பாடலுக்கான இசை ஏ ஆர் ரகுமான். இந்த பாடலும் ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த பாடல்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசு பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜிகேபி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிந்தவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்த வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இது பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கைனா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

நேயர்கள் இசைக்குளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீல் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து எண்ணப்பித்த தேவதையே, எண்ணப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊறும் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: நம்ம சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தரியலான?
1: இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்த்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கற்றலையில்.

நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையனா, கண்ணனுக்கு ராதையனா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி, ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடம் ஒரு கலிகத்தில் நாதன் சரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறதே உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இதோ காட்டிலேயில்

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு தெரியல், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
2: யுத்திரையில், மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து குடமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகி மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்கே அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 11:32, மக்கராட்சியத்தில் 10:32, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:32, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:03. பிறந்திருக்கின்ற இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் உள்ளங்கமந்தராகும் வானிலை வருகிறது.

நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் உள்ளங்கவந்த ராகம் வானொலி வருகிறது. இன்று ஒரு மணி நேரம் மட்டுமே உள்ளங்கவந்த ராகம் வானொலி வரும் என்பதை நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். இன்று 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. ஒன்று இன்றைய காலநிலை, பாரதனுடைய காலநிலை 13 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 14% ஈரப்பதம் 60% காற்று 24 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று இன்றைய தினம் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. வானம் மப்பாக காணப்படும். அதேபோல் யாழ்ப்பாணத்தை இப்பொழுது பிற்பகல் நேரம் பார்க்கின்ற பொழுது 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை 12% ஈரப்பதம் 79%. காற்று 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று சொல்லப்படுகிறது. வானம் மந்தாரமும் மப்புமாக காணப்படுகிறது.

நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ள பிரான்ஸ் கலைஞருடைய இலக்கம் 0033 6 53 13 95 86. கலைவான் இலக்கம் 0033 6 51 13 95 86. தினம் ஒரு மணி நேரம் மட்டுமே உள்ளங்க வந்த ராகம் இடம்பெறும் என்பதையும் நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். போல நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிற பாடல் அம்மாவுக்கான பாடல். எனது அம்மாவுக்கான பாடல் அனைத்து அம்மாக்களையும் இணைத்துக் கொண்டு ஒலிக்கிறது பாடல் காட்டிலையில்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள 00:33:06:51:13:95:86 இன்றைய தினம் ஒரு மணி நேரம் மட்டுமே உள்ளம் கவர்ந்த ராகம் வானொலி வரும் என்பதை நேயர்களுக்கு அறிய தருகின்றோம்.

இடம்பெற்று கொண்டிருப்பதில் உள்ளங்க வந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் புரான். தலைக நேரம் இப்பொழுது 11:44 நிமிடம். அக்ராஜ்யத்தில் 10:44 நிமிடம். கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 5:44 நிமிடம். தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:14 நிமிடம்.

பிரமிட்டுக் கொண்டிருப்பது உள்ள அங்க வந்த ராகங்கள். இது சர்வே தமிழ் வானொலி ஐடிஆர் புரான் கலை நேரம் 11:48, மைக்கராட்சியத்தில் 10:48. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல்

நேயர்கள் உள்ளங்கவந்த ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உள்ளங்கவந்த ராகத்திலே இனிய பள்ளிய பாடல்கள் காற்றலை வந்து கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ்.

உடமிட்டுக் கொண்டிருப்பது உள்ளங்க வந்தார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். காலை நேரம் 12:04. ஐக்கியராஜ்யத்தில் 11:04. கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:04. தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:34 வானிலை வரும் அற்புதமான ஒரு பாடல் காட்டலையில்

நேர் இணைந்திருப்பது உள்ளங்கவந்த ராகத்தோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. உள்ளங்கவந்த ராகத்தை அலக்கரைக்கு அடுத்து வரும் பாடல் காட்டிலையில்

நேயர்கள் உள்ளம் கவர்ந்த ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் உள்ளம் கவர்ந்த ராகத்தோடு இணைந்திருக்கின்றோம். தம்பி தியாகராஜன் தமிழ்நாட்டிலிருந்து தகவல் அனுப்பியிருக்கிறீர்கள். நன்றி அன்புக்குரிய தியாகராஜன்.

நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளங்கமர்ந்த ராகங்கள். காலை நேரம் 12:24 மக்கராட்சத்தில், 11:24 தமிழகம் மற்றும் தாயகத்தில், பிற்பகல் 3:54. நீண்ட பெரும் இடைவெளிக்கு பின் மீண்டும் வானொலி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள், உள்ளங்கவர்ந்த ராகத்தை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் பாடல்

நேரில் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளங்கவந்த ராகங்கள். இது சர்வதேச வானொலி ஐடிஆர் பிரான்ஸ். 12:30 அடுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அற்புதமான ஒரு பாடல் காற்றலையின்

வந்தா

0: Ready? One, two, up, three, four.
1: கங்கை கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி.

பதினாறு வயதினில் எதிரையிலிருந்து அந்த பாடலை கவர்ந்த ராகத்தில் அளிக்க கேட்டில் அடுத்து அளிக்க பாடல் காதல் ஓவியம் திரையிலிருந்து உள்ளங்க வந்த ராகத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த ஒரு பாடல்.

0: காதல் ஓவியம் திரையிலிருந்து ஒலித்த பாடலை நேரில் கேட்டீர்கள். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உள்ளங்கவந்த ராகங்கள். நேரம் 12:44 இணைப்பிலே வந்திருக்கிற அன்பு உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சொல்றேன். ஈச்சமோட்டை பாலன்.
0: வணக்கம் ஈச்சமோட்டை பாலன். எப்படி இருக்கிறீங்க பாலன்? கலையத்திலும் நிலமா இருக்கிறோம், எல்லோருமே நிலமா இருக்கிறோம். நாடு மண்டைக்கு மப்பும் மந்தாரத்தோடு இருக்குது. லண்டன் என்ன சொல்லுது உங்களுக்கு இன்னைக்கு?
1: இங்க வெயில் மெல்ல மாத்தி அடி அடி பாக்குறேன்.
0: மெல்ல மெல்ல அடி பாக்குறது இங்க ஆளை காணவே இல்லை. என்ன காற்றடிக்குது, குளிருது, அப்படியே ஏதோ மீண்டும் விண்டருக்குல போயிட்டு மாற மாதிரி இருக்குது. என்ன
1: அதே நேரத்தில் நேற்று
0: முன்னாள்
1: இங்கே வெயில சாடி அடிக்கிறேன்.
0: ஆ, இந்த முறை வந்து இலங்கையில பார்க்கல, இலங்கையில வந்து பல இடங்கள்ல வெள்ளம். என்ன இந்த மாதிரி எல்லாம் பெரிய அளவில் நம்ம ஊர்ல எல்லாம் மழை பெய்யறதெல்லாம் குறைவு. ஆனா இப்ப யாழ்ப்பாணத்துல மழை, வன்னியில மழை, மலைநாட்டுல மழை, பல அருவிகள் எல்லாம் நிறைஞ்சு, ஆறுகள் எல்லாம் நிரம்பி வளைஞ்சோடுது. மட்டக்களப்புல எல்லாம் நிறைய மீண்டும் பேரழிவு சொல்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்குது. இந்த காலங்கள் எல்லாம் மழை இதுவரை மாறி காலம் இல்ல நம்ம ஊர்ல. அப்ப இந்த காலம் நம்ம ஊர்ல சொல்றதானே பங்குனி வெயில், சித்திர வெயில். இப்ப இந்த காலங்கள நாம புயல வெட்டுறது, வெங்காயம் பிடுங்குறது எல்லாம் வந்து வெங்க பிடுங்கி காய விடுறது, காண வெயில் வாடுற காலம். இந்த காலங்கள் என்ன
1: என்ன
0: ஒண்ணு சொல்றது? அந்த காலங்களிலேயே சொல்லி போட்டார்கள் என்னண்டா, பங்குனி வெயில போறவர பார்த்து கொண்டிருக்கிறவன் பாவம் செய்தவரா, வெயில்களால போவாரல்ல அவரால். அத போறவரை பாக்குறவரை பாவம் செய்வேன்னு சொன்னா போறவரை கூட பாவம் செய்த வெயில்ல. ஆனா அந்த வெயில நாங்கள் வந்து எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு கொண்டு தோட்டத்துல விளைச்சது நாங்கள் தானே.
1: என்ன சொல்றேன், படிக்க 12 வயது 10 வயது வரைக்கும் டியூஷன் கிளாஸ் மாஸ்டரா இருந்தார் சுவாமியார் ரோட்ல, கோயம்புத்தூர் சுவாமியார் ரோட் இருக்கு, ஈச்சாமடை பக்கத்துல ரோட்ல இருக்குது. அந்த மாஸ்டருக்கு நான் கழிப்பேன், நான் டியூஷன் கொடுக்கிறவர். ஒரு 30-31 வயதுக்கும் இந்த மூல காய்ச்சல் வந்ததான் வெயில் சுட்டு வெயிலுக்கு ஞாபகம். அப்ப கதை வந்தது, அப்ப சின்னபடியா அப்ப கதை வந்தது வெயிலுக்கு தலைமை கொஞ்சம் குறை, வெயில் சுட்டுதாக்கு மூல காய்ச்சல் ஆகிட்டு.
0: இல்ல வெயில்ல போனா வந்து இப்ப எல்லாம் அறிவித்தார்கள் தானே, வெயில்ல நீங்க வெளியே போகாதீங்க. ஏன்டா வெயில்ல போனா வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகி அதால வந்து மாரடைப்பு வரும், அதாவது பிரஷர் அப்படி வருமானு சொல்லி பலரை வந்து அதான் சொல்லி கொண்டு வந்தார்கள். தண்ணியை குடிச்சு கொண்டு வீட்டிலேயே உட்காந்துருங்கன்னு சொல்லி சொல்லுவார்கள். ஏன்டா இப்ப காலங்கள்லாம் மாறினத்தால வந்து பருவநிலை மாற்றங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் வந்து எல்லா இடத்திலும் பிரச்சனை தான். என்ன
1: என்ன
0: புதினங்கள் லண்டனில்? லண்டனில்
1: என்ன
0: புதினங்கள்? புதினங்கள் இங்கே எதிர்கட்சி அவற்றை கட்சியில் உள்ளாக்களே சொல்லுகிறார்கள். நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் இல்ல நான் போக மாட்டேன்னு அப்படியா? தொழிற்சங்கத்தில வந்து அந்த அதற்கான பின்னடைவுக்கான காரணம் வந்து இப்ப இருக்கிற பிரதமருடைய ஆட்சி. அனுபடியா நீங்க பதவியை விட்டு போங்கன்னு சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனா அவர் இல்ல இல்ல நான் போக மாட்டேன் இருந்துதான் போவேன் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருக்க.
1: என்ன
0: அப்படியே வீட்டுக்கு வீடு வாசல்படி என்ற மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள் எல்லோருமே. என்ன
1: முடிந்து
0: விட்டது
1: ஆரம்பத்தில் உறவுக்காரரை அடிச்ச வெயில் என்னண்டு விஷயம் வைக்க
0: போயிடும்
1: வந்து வரட்ட
0: மாதிரிதான்
1: நான் கலாம் அடி அடிக்கிற கதை இல்லாது
0: ஒரு வழி மூடினால் இன்னும் ஒரு கதவை ஆண்டவர் திறப்பார் சொல்லுகிறார்கள். இல்ல நான் ஒரு நேற்று முந்தினால ஒரு வீடியோ பார்த்தேன் பாலன், 2021 ஒரு பாஸ்டர் வந்து பேசிக்க என்ன சொல்றாருண்டா, இல்ல உங்களோட இங்க சரியா வந்தேன் தெளிவா கேக்குது இங்க இல்ல நீங்க விவரம் தெளிவா பெறுது. அப்ப அந்த அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு இல்ல தெளிவா பாக்குது தெளிவா வருது தெளிவா வருது பாஸ்டர் என்ன சொன்னாருண்டா
1: பாலன்
0: சொல்லுங்க கேக்குதா நான் சொல்றது
1: தமிழகத்தில்
0: ஒரு பாஸ்டர் சொன்னார் என்ன ஒரு வீடியோ வந்திருக்கு பாத்தீங்களா? தமிழகத்தில வந்து ஒரு பெரிய நடிகர் முதலமைச்சர் ஆவார், அவர் ஆகிற பொழுது இந்த வீடியோவை கொண்டு காட்டுங்க, இது இறைவனுடைய வார்த்தை, அவர் வந்து ஆட்சிக்கு வந்து நல்லதெல்லாம் செய்வார், அந்த இடத்துல இந்த வீடியோ கொண்டு அவர் காட்டுங்க, அவர் தமிழகத்துல மட்டுமல்ல இந்தியாவிலேயே பிரதமராக வரக்கூடியவர் என்று சொல்லி அந்த பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு. என்ன
1: உங்களோட
0: எடுத்து வாருங்கள் பாலங்க எனக்கு தெளிவா வந்து கொண்டிருக்கு.
1: விஜய்க்கு பேர் வந்து ஜோசப் தானே, ஜோசப் தானே?
0: ஆமா ஆமா
1: ஜோசப். இந்த பைபிள்ல பழைய பாண்டி இருக்கு ஜோசப்னு சொல்லி ஜாக்கோப் ஆபிரகாம் இந்த பேரன் பேரன் இவர் வந்து கூட்டப்புள்ள யாருக்கு பேரு ஜாக்கோப்புக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் நாலஞ்சாவதுல கடைசி பிள்ளைதான் ஜோசப். அந்த பைபிள் எனக்கு வசனம் அதுல அப்ப ஜோசப்புக்கு வந்து அந்த நடக்க போறதெல்லாம் தீர்க்க விவசாயமா ஆண்ட கத்தர் வந்து அவருக்கு வெளிப்பாடு கொடுப்பார் சொல்லுவார். அதால தமிழ் மேற்குல ஆத்திரம் இவர் என்ன சொல்றாரு, இவருக்கு தமிழ் மேற்கு எரிச்சல்
0: வந்துட்டு
1: இவரை கொண்டு போய் ஒரு குழிக்குள்ள கொண்டே உடுப்பெல்லாம் கழட்டி போட்டு குழிக்க போட்டுட்டு ஒரு உடுப்புல அந்த அந்த மிருகங்கள்ட்ட திட்ட தெரிஞ்சு பிரட்டி போட்டு கொண்டே தாப்பாண்ட காட்டுப்படுது உங்களை மகள் இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்லி நம்பிட்டாரு போட்ட குளிர ஆனா சாதையில அந்த இஸ்மவேலாக்கள் ஆபிரகாம் என்ற இரண்டாவது மனைவி இந்த மகன் இஸ்மவேலாக்கள் கண்டித்து அவரை கண்டு கொண்டு போய் எய்து தேசத்துல கொண்டே விட்டது. எய்த்து தேசத்துல கொண்டே விட எய்த்து தேசத்து அரசன் வந்து அரசன் இவற்ற தன் ஸ்தானத்தை இவரை கொடுத்து இவரா பெரிய பதவியில உயர்த்தி அந்த எய்த்து தேசத்துக்கே இவர் மந்து வருவார் அந்த
0: ராஜாவாகிட்ட
1: கத்துட்டு வேண்டது உயர்த்தி ஏற்றி கடைசியா தம்பி மகாக்கள் இந்த இஸ்ரேல் நாட்டு பஞ்சம் வந்துட்டது எய்த்து தேசத்துல உணவு தேடி போயினும் தமையன் தம்பியார்ட்ட தம்பியாட்ட தம்பியாருக்கு தமையை தெரிஞ்சு தன் தம்பி மாரன் சொல்லி அது வெளிக்காட்டாம உள்ளுக்கு வரைக்கவே கதைப்பிடிப்பு அழுவார் விக்கி விக்கி அழுவார் இந்த தம்பி மேல வந்துக்கிடம் சொல்லி தம்பி மேல தமையன் தமையன் மேல தெரியாது இவரான் தண்டு தம்பி அண்டு கத்தனை அவ்வளவு உயர்த்தி அந்த எய்த்து தேசத்திலே அரசனா இருந்தார்
0: என்ன
1: அரசனாக்குறவர் அவருக்கு பேரு ஜோசப் ஜோசப்
0: நான் படித்த காலத்துல நான் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில நான் அங்க படிக்க இல்ல அந்த பாடசாலையில் நடந்த ஒரு விழாவில வந்து இதை நாடகமாக நடித்த பொழுது நான் தான் ஜோசப்பாக
1: நடித்தேன்.
0: ஆமா ஆமா அது வந்து எனக்கு அது அந்த கன்னியாஸ்திரிகள் மடத்துல அங்க அந்த மடம் ஒன்று இருக்கிறத அந்த மடத்து மண்டபத்துல அந்த நாடகம் அரங்கேறியது. அப்போ அந்த பாடசாலையை தான் அந்த விழாவை நடத்தினது. அப்ப எனக்கு நான் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கல ஆனா என்ன அங்க எடுத்து அந்த நாடகத்திலே நடிக்க வைத்தார்கள். நான் நினைக்கிறேன் அப்ப 13-12 வயதுக்கு நினைக்கிறேன் நான் ஜோசப்பாக நடித்தது எனக்கு இப்பவே ஞாபகம் இருக்கிறது.
1: என்ன
0: நீங்க சொல்ல எனக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கிறது பாத்தீங்களா?
1: சாவரங்களால ஒடுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர் சாவரங்களால சாக்கல பார்த்தவர் ஆண்டவர் வழியில கொண்டு எய்த்து தேசத்துல விட்டு எய்த்து தேசத்து ராஜாவுக்கு ராஜா தந்த ஸ்தானத்தை கொடுத்து அவர் அந்த எய்த்து தேசத்துக்கு அரசனாக்கி
0: விட்டார் மகிமைப்படுத்தினார். ஆமா
1: மகிமைப்படுத்தி கடைசியா தாப்பன் தேங்கிட்டு இவரது மகனன் சொல்லி தாப்பன் சாயக்க சொல்றார் இந்த எய்த்து தேசத்துல அவர் ரந்திகா சொல் மகனுக்கு சொல்றார் நீ இஸ்ரேல் தேசத்துக்கு போய்க்கல இந்த இலும்ப கொண்டு போய் இந்த வைஃபின் இடத்துல தாட்ட வேண்டிய அந்த கிடங்க அவட்ட அவட்ட சமாதிரியே தாக்க சொல்லி அழுது சத்தியம் கேட்கிறார் அழுது
0: யோசிப்பு
1: முதிர் வயல எடுத்தவர் 119 வயல இறந்தவர் இந்த இலும்ப கொண்டு போய் மறந்துடாம இந்த இலும்ப இங்க இந்த இஸ்ரேல் எய்த்து தேசத்துல இருந்து கொண்டு போய் இஸ்ரேல் தேசத்துல இந்த மனைவியின் கல்லறைக்குள்ள புதையண்டு அப்ப ஓமன் சொல்றாரு பாத்தீங்களா அந்த ஆரம்பத்துல சௌரங்களால ஊர் மக்களால கலைக்கப்பட்ட ஜோசப் என்ன நைய புடைச்சு தாமி சொந்த தமையன் மாதிரி நைய புடைச்சு அவருக்கு அந்த அண்ணர் விட இல்லையே கத்தர் விட
0: இல்லையே
1: ஜோசப் விஜயையும் கத்தர் உயர்த்துவார்.
0: ஆமா இது அந்த ஆச்சரியம் அது என்னன்னா அந்த பாஸ்டர் வந்து ஆங்கிலத்துல பேசுகிற தமிழ்ல பேசுகிறார் இல்ல இல்ல ஆங்கிலத்தை பேசுகிறார் இன்னும் ஒருத்தர் மொழிபெயர்க்கிறார். அவர் சொல்றாரு என்னன்னா 21 ஆண்டு அந்த பிரசங்கத்துல சொல்லியே இவர் இப்படி ஒரு நடிகர் பேரை சொல்ல இல்லையே அவர் ஒரு பெரும் நடிகர் நாட்டை ஆளுவார் முதலமைச்சர் ஆவார் அவர்கிட்ட கொண்டு இது இறைவனுடைய வார்த்தை இயேசுனுடைய வார்த்தை அந்த நிலத்தை பதவி இருக்கிற பொழுது அவருக்கு இந்த தகவலை கொண்டு போய் இந்த காணியில் கொண்டு போய் காட்டுங்க அவர் வந்து தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே ஆளக்கூடிய வல்லமையை இறைவன் கொடுப்பார்ன்னு சொல்லி அதுல சொல்றாரு அவர் என்ன
1: நான் அதுக்காக அவருக்கு முதலமைச்சர் வந்த பிறகு கெண்டு வானொலி சொல்லி யோசிச்சு நான் இப்ப இந்த ஜபையை நான் ஒரு அவனுக்காக பிரத்தியமா ஜபிக்கிறேன் நான் கண்ணீரோட பாதுகாப்புக்கும் ஞானத்தை கொடுக்கணும் ஆண்டவர் திட்டங்களை வைக்கக்கூடிய
0: ஞானத்தை
1: பாதுகாப்பு வந்து அதை சுற்றி பாதுகாப்பு வேலையை மாதிரி இருக்கணும் ஆண்டவர் வேலி அடைச்சு நிக்கலாம் போவார் அவ்வளோ அவ்வளோ எதிர்ப்பு இருக்கா இருக்கு ஆனா
0: தூரம் வந்தும் கூட கடைசி நேரத்துல பட்ட அந்த போராட்டம் இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும 33 உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணிருக்கிறார்கள் இன்றைக்கு இதுல நாடாளுமன்றத்தில் உடனே சில நல்ல வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார். அது எல்லாருமே கண்டல் அடித்தாலும் கூட பல நல்ல வேலைகள், இந்த ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மதுபானங்கள் மூடல், வாடசாலையை பக்கத்தில் இருக்கிற மதுபான கடைகள் எல்லாம் மூடலுங்கிறது எல்லாம் வந்து அதிரடியாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நல்லது செய்யட்டும், நல்லது செய்த நாமல் எல்லோருமே வாழ்த்துவோம். என்ன
1: ஆக்கள் வயது ஆக்கள் போய் போத்தோட ரெண்டு அட்டாசம் பண்ணினா அந்த கதவு பூட்டி இருக்கு, துறக்க சொல்லி சட்டர் சட்டர் போட பூட்டி கிடக்குது. அதுல இருந்து கத்தி நின்று போத்துல வச்சு நிறைய போத்துல சாராயத்தோட ரெண்டு கத்தி நின்று
0: என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அவர் சொன்ன இந்த திட்டங்கள்ல வந்து பல திட்டங்கள் சொன்னார். கேஸ் சிலிண்டர் கொடுக்கறன், 2500 ரூபா கொடுக்கறன், மகளிருக்கு இலவச பயணம் பண்றது எல்லாத்தையும், அதெல்லாவத்தையும் விட இந்த மதுக்கடைகளை ஒழித்தாலே தமிழகத்தில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் வந்து மகிழ்ச்சி அடையும் சொல்லி பலர் சொல்கிறார்கள். என்ன குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது, அதே போல இலவசமாக சிலிண்டர் தாரன், பிள்ளைகளுக்கு தங்கம் தாரன் என்றெல்லாம் சொல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னா, அதெல்லாம் தேவையற்றது, இதை மட்டும் செய்தாலே பெண்கள் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள், குடும்பங்கள் நல்லா இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன
1: அதான் வன்முறையில அந்த குடிகள் மற்றது பிள்ளைகளோட பிரச்சனை வர்றது அந்த இது எல்லாம் அந்த
0: ஆமா குடிதான்
1: எல்லாம் குடிதான் காரணம், மெயின் காரணம் குடி. யோகங்கள் சொல்லுவான் கப்சாக முஸ்கி குடியால பிரச்சனை வர்றது குடி.
0: ஆமா ஆமா
1: மதுக்கடைகள்
0: இந்த இப்ப ஏற்கனவே நேற்று 50 உடனே முடியாச்சு, இந்த வாரத்துக்குள்ள 750 கடைகள் மூட போறார்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு பல கோடி இழப்பு வரும். ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை, இதை வந்து மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். இப்பொழுது நேற்றே 50 கடை ஒடியாக மூடப்பட்டிருக்கிறது, இந்த வாரத்துக்குள்ள 750 கடைகள் மூடப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு.
1: அந்த மூன்றாம் வழியா தான் இந்த நேற்று கொஞ்சம் பேர் குழம்பினார்கள், தண்ணி போட்டு
0: வச்சாங்க. குடிமக்கள் குழம்புவார்கள், குடிக்கிற மக்கள் அவையில் குழம்புவனும் தானே.
1: முக்கியம் அந்த குடிய தமிழ்நாடு. ஆனா இந்தியாவில சில மாநிலத்தில என்னன்னா மதுபானமே இல்லையா சில
0: மாநிலத்தில்? பல இடங்கள்ல நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் வந்து இவர் சொன்ன திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது, இலவச பெண்களுக்கான இலவச போக்குவரத்து பாகங்க. இப்போ நான் அங்கே நிற்க என்ன பார்த்தேன்டா, இப்போ 10 பஸ் வந்தேன்டா, ஒரு 11வது பஸ் தான் வரும் மகளிருக்கான பஸ். அப்போ அந்த 10 பஸ்ஸையும் விட்டு போட்டு அவர்கள் அந்த 11வது பஸ்ஸுக்காக பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த இலவசத்துக்காக. இப்போ இவர் என்ன சொல்கிறாரண்டா, தமிழ்நாடு முழுக்கவே பெண்கள் எல்லாம் வந்து இலவசமாக அனைத்து பஸ்களிலும் பிரயாணம் பண்ணலாம்னு சொல்கிறார். அது எப்படி சாத்தியப்படும் என்று பலர் கேட்கிறார்கள். இரண்டாவது ஒரு வாகனம் பஸ் ஓடுதுன்றா அதுக்கு பெட்ரோல் டீசல் அடிக்கணும், அந்த டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், கான்ட்ராக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், பராமரிப்பு செலவுகள் இருக்குது. அப்போ இந்த பெண்கள் தானே தொகையிலேயே கூட. அப்போ இதே ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கலாம். ஒரு இப்போ நம்ம வெளிநாடுகள் இங்கெல்லாம் இருக்குது தானே, பிரான்சில் இல்லாமல் இருக்குது. சில நகரசபை வந்து இலவச போக்குவரத்துக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே பிரயாணம் பண்ணலாம். பென்ஷன்காரருக்கு அப்படி இருக்குது. சில இடங்களில் வந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஒரு வீதம் 2 வீதம் வாங்கிட்டு சில நகரசபை செய்யுது. எல்லாம் செய்ய இல்லை, சில சில நகரசபை அப்படி செய்யுது. அப்போ அப்படி அதை செய்திருக்கலாம்ன்றது பலருடைய கருத்து. இந்த புதியதாக வந்திருக்கிறார்கள், செய்யட்டும், ஏதோ நல்லதை செய்யட்டும். நல்லதை செய்கிற பொழுது நாமளும் பாராட்டுவோம். என்ன
1: தமிழ்நாட்டுல குடும்பங்கள் வந்து நிம்மதியா வாழுமே, இவ்வளவு குடும்பங்கள் சந்தோஷம் சந்தோஷம் பெருமே. அதனால இந்த பயங்கரவாதிகள் இந்த அட்டாசங்க கொள்றதெல்லாம் குறையும் இல்லை.
0: பல விஷயங்கள் நல்லது நடக்கும், ஏன்னா அவர் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், குடிக்கிற காசை கொண்டு போய் அவர் குடும்பத்துக்கு கொடுப்பார், அப்ப குடும்பம் தெளிக்கும், வன்முறை குறையும், அந்த சச்சரவு எல்லாம் இல்லாமல் போகும், அப்ப ஒரு பொறுப்பு அந்த குடும்ப தலைவருக்கு ஒரு பொறுப்பு வரும், அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு படம் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு, இந்த காட்சி எல்லாம் எனக்கு அந்த படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. அவருடைய அதிரடிங்க திருச்சியில நேற்று அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அந்த ரவுடிகளுக்கு வந்து பாடம் எடுத்தது கேட்டார், வந்து நீங்க 50 வயதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறீங்க, 30 வயதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறீங்க, ஏன் கூட வாழ்க்கையை நாசமாக்குறீங்க என்றெல்லாம் வந்து அவர் சொல்ற அதெல்லாம் வந்து நல்ல விஷயம், எல்லாமே நல்ல விஷயம், பாராட்ட வேண்டும். உழவு காலமும் இருந்த சம்பிரதாயம் அங்க என்ன அந்த இதுல வந்து என்ன சொல்றது, சட்டசபைக்கு செல்கிற பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சேட்டை கட்டு போட்டு போகணுமன்ற சம்பிரதாயத்தை உடைச்சு இப்பொழுது அவர் கோட்டு போட்டு போயிருக்கிறார், அது ஒரு நல்ல விஷயம். அதே போல வந்து இப்ப எதிர்கட்சி தலைவர்களுடைய வீடுகளுக்கு போறார், நல்ல விஷயம். அதே மாதிரி நாகரிகமான அரசியலும் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டார் வந்து. இப்ப அன்பரகுமார் சொன்ன மாதிரி பொதுமக்களுடைய காலத்துல வந்து எனக்கு 5% தேவையில்லைன்னு சொல்லி அவருக்கு 5% அவருக்கு தேவையில்லை, ஏன்னா அவர்கிட்ட வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குது, பணம் இருக்குது, என்ன அவருடைய மக்களுக்கு நல்லது செய்ய கொண்டு வந்தவர் வந்து வரவேற்கிறது வந்து தமிழக மக்களுக்கு நல்லது. அத்தனை காட்சிகளுமே படம் பாக்குற மாதிரி இருந்தது. இன்றைக்கு சட்டசபையில வந்து அந்த வாக்கெடுப்பு நடந்த பொழுது உதயநிதி என்ற திமுக குறிப்பு அவ்வளவு பேரும் வெளியே போயிட்டு, ஆனா என்ன நடந்தது, அதிமுக 33 பேர் அவருக்கு ஆதரவா வாக்களித்த. அப்ப அதோட பெரிய சாதனை என்ன,
1: 60 ஆண்டு பிறகு வந்து பாருங்க, 60 ஆண்டு அவங்க எல்லாம் உடைச்சு அடைஞ்சு
0: வந்திருக்கேன். அண்ணா அறிஞர் அண்ணாதுரை இருந்த காலங்களில் இப்படியான ஒரு சம்பிரதாயம் நடந்ததுன்னு சொல்லியும், அவர் எதிர்கட்சி தலைவருடைய வீடெல்லாம் தேடி போய் வாழ்த்து பெற்றாரன்னு சொல்லியும் பலர் சொல்கிறார்கள். ஏதோ அவர் பழைய பாரம்பரியத்தை பின்பற்றி சில விஷயங்களை சொல்கிறார். நேற்று கூட இந்த சபாநாயகர் தெரிவில் லண்டன் முறை என்ன எப்படி அந்த பாராளுமன்ற சபாநாயகர் முறை வந்தது என்ற கதையெல்லாம் சொன்னார் வந்து. அது நல்ல விஷயங்கள் எல்லாமே, நடிகனாக இருந்தாலும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அரசியல் இறங்கி அதை விட வந்து ஒரு 2 வருடத்துக்குள்ள கட்சி ஆரம்பித்து வெல்றதுங்கிறது வந்து தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் கிடையாது அல்லவா. 10 வருஷத்துக்கு மேலாக சீமான் கத்தி குளறி அடிச்சு கொண்டு கடைசியா கட்டுக்காசம் இல்லாம போனது அனுமதிச்சம்
1: யூடியூப்ல கூட நக்க அடித்தாங்களே ஒரு தற்கொலை
0: நடிகர்
1: சொல்லி.
0: நீங்கள் சிவங்களை எடுத்து வாருங்க, நாளைக்கு மிச்சத்தை பேசுவோம், எடுத்து பாருங்க.
1: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த இயேசு ராஜனுக்கு இறுதியத்தி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி எங்க ஐக்கியர் வானொலியின் அதிபர் எங்க அன்பு சகோதரர் சரவணையூர் திருவாரன் விசுவாசம் செல்வரானா செல்வரான குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் செல்வரானுடைய பாச தம்பி சரவணையூர் திருவாரன் விசுவாசம் அமலோற்பநாதனா குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் சதாரிப்பான குடும்பங்கள் மற்றும் கடன் சிறப்பிக்கிற நேர்வர் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுகம் வானொலியின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜுகம் வானொலியின் சதாரிப்பான குடும்பங்கள் கடன் சிறப்பிக்கிற நேர்வர் குடும்பங்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் ஐடிஆர் வானொலி ஜுகம் வானொலி கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் உயிர் விசுவாசம் அமலோற்பநாதன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் சதாரிப்பான குடும்பங்கள் மற்றும் கடன் சிறப்பிக்கிற நேர்வர் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுகம்பானுடையின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜுகம்பானுடையின் சக அழைப்பாளர் குடும்பம்.

0: சொல்லி உரி தந்த இயேசு கிருஷ்ண நாமத்துல ஜெயம் நம்மளை ஏறெடுத்துக்கொண்டு லண்டன்ல இருந்து ஈச்ச மோட்டை வேலுப்பிள்ளை பாலன் சொல்லிக்கொண்டு சொல்றான்னா, பரிசுத்த வேதம் பைபிள்ல இருந்து புதிய ஏற்பாட்டுல புனித லூக்காளுங்க சுவிசேஷம் 4 அதிகாரம் இறை வார்த்தைகள் 30-41 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசுவோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகோம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசுவினுடைய வசனம் அதிகம் உள்ளதா இருந்தபடியால் இயேசுவினுடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழ தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய் விட்டது. இந்த சங்கதியை நான் பழைய காலத்திலேயே பிசாசு இந்த ஏவல் பேர் இருந்தது காலத்தே இருக்குது. ஜனங்கள் இப்ப நம்பினா பொய்யு சொல்லி இயேசுநாத வாழ்ந்த காலத்திலேயே அந்த ஏவல் ஆவியால ஓய்வு விடுறது. பாத்தீங்களா, இயேசுன காலத்தே இருக்குது. இயேசுநாதே சொல்லிக்காருங்க, அந்த காலத்தே இருந்து இயேசு அதான் எங்களை குடும்பத்துல நடந்தது. என்ன நேரடியா நடந்தா நேர பாத்து நாங்கள் இயேசுட நாமத்துல பாசம் ஜெபி கேக்குற இந்த ஆவி எங்களை பிள்ளைகள அட்டிக்கு சொல்லிடாது கடைசதான் சொல்லிச்சு சொல்லி மயக்க முடியும் பிள்ளைய விழுத்தி விடுது. தொப்பன் விழுத்தி விடுது பிள்ளைய. எங்க குடும்பத்துல நேரம் நடந்தது சொன்னக்கார செய்த செய்தது இருக்குது. அந்த
1: காலத்துல எல்லா சமயத்திலையும் பெய்யிருக்குதானே. இப்ப இஸ்லாமியர்கள் சொல்கிறார்கள் சாத்தானுங்கிறார்கள், அதே மாதிரி இந்து சமயத்திலேயும் அவர்கள் சொல்லுகிறார்கள் பேய் இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். இயேசுநாதர் பேய் சோதித்ததுங்கிறது வந்து லூசிபர்ங்கிற பேய்
0: சோதிச்சதுங்கிறது மன விழுத்து மருத்துவத்தை போல ஒண்ணு மடக்கு. அதான் அந்த ஆய்வு சொல்லி தீபாசிங்க பாருங்களா. யுவ ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். இருந்தவர் அவன், ஐயோ அவன் கவலை தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிந்தானே ஆவிகளுக்கு. அவர், ஐயோ அவன், ஐயோ நசேனாயி இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, ஏஞ்ச வந்த நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று அவ்வளவு பயன் இயேசு கண்டார். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அதட்டு போவாது போவாது போவாது. அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே தள்ளி, இது எங்களை குடும்பத்தில் நடந்தது, அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. பாத்தீங்களா, அந்த காலத்தில் இருக்கு என்ன ஆண்டு 2026 முதலே இது எழுதப்பட்டிருக்கு. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன, இந்த வார்த்தை கேட்டுட்டு இந்த ஆவிகள் எல்லாம் விட்டு போதும் சொல்லி ஆச்சரியப்படினார். இயேசுனுடைய

0: சக்தி சுத்திடம் இருந்த நாடுகளில் உள்ள இடங்கள் எல்லாம் பிரசித்தமாகிட்டு எல்லாரும் பரவிட்டு அந்த புகழ். பின்பு இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசு தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுகமாக்கினார். அதான் பார்த்த மாதிரி ஜெபிக்கலாம் அக்களை சோம்பருது. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன், கையை வைக்க உடனே சோம்பருது. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. பாத்தீங்களா, எல்லாருக்கும் அந்த பேர் இருந்திருக்கு. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதனார்.
1: பாத்தீங்களா,
0: நேரடியா பார்த்தேன். லைஃப் நடந்த வீடியோ பேசிட்டு பார்த்தா பார்க்கப்படாது, பார்த்தா குளறியால் உடம்பு என்று நாள் கடைசிதான் சொல்லாது. நான் இங்க வந்து சொல்லாது, ஜபத்துலதான் கடைசிதான் சொல்லும். இங்க வந்தாலும் சொல்லி அட்டிக்கு முடட்டிக்கு அந்த ஆக்களை போட்டு பிரட்டி அடிச்சு முழுக்கி அடிச்சிட்டு அந்த பிரான் வெளியே போகும். சொல்லி கொண்டா ஒரு பாடல்
1: சரி, அடுத்து வரங்க.
0: கர்த்தருடைய பரிசுத்தம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பா உங்க மடியில் நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில் நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும். என் மனச புரிந்த தெய்வம் நீங்க தான் அப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா, என் மனசை புரிந்த தெய்வம் நீங்க தான் அப்பா, என் மனசு நிறந்த செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில் நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும். என் உசிருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ, என் உசிருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ. உங்க உயிரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ, உங்க உயிரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. கண்ணே கொள்ள மறைத்து வைத்து காத்து வந்ததும் ஏனோ, கண்ணே கொள்ள மறைத்து வைத்து காத்து வந்ததும் ஏனோ. கால்கள் என்றும் இடறாமல் சுமந்து வந்ததும் ஏனோ, என் கால்கள் இரண்டும் இடறாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில் நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும். உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டதும் ஏனோ, உங்க உள்ளங்கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ, உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சு பார்த்து கிட்டதும் ஏனோ, உங்கள் கைகள் இரண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ. தூங்காமல் உறங்காமல் காத்து கொண்டதும் ஏனோ, தூங்காமல் உறங்காமல் காத்து கொண்டதும் ஏனோ. வழியெல்லாம் நிழல் போல என்னை தொடர்ந்து வந்ததும் ஏனோ, என் வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில் நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில் நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும். பாவி என் மேல் நீங்க வைத்த பாசம் புரியல, பாவி என் மேல் நீங்க வைத்த பாசம் புரியல, நேசரும்மை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல, நேசரும்மை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உயிரை சிந்தி உயிரை தந்த உண்மையான அன்பு, உயிரை சிந்தி உயிரை தந்த உண்மையான அன்பு, உடங்கி நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, நான் உடங்கி நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு, நான் உடங்கி நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு.
1: நன்றி அன்புக்குரிய தம்பி பாலன், இணைந்து நிகழ்ச்சியிலே சிறப்பித்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் நாளை நிகழ்வோடு சந்திப்போம். இன்றைய பொழுது உங்களுக்கு இனிய ஒரு பொழுதாக அமையட்டும். நன்றி, நன்றி, வணக்கம் பாலன்.
2: நன்றி சொல்றேன்னா, ஒரு பாடல் போடுறீங்களா?
1: என்ன பாடல் வேண்டும்?
2: கலங்கின நேரங்களில், கலங்கின நேரங்கள் கலங்காரி மகனே கலங்காரி மகளேன்னு சொல்லி பாஸ்டர் எஸ் ஏ பெர்க்மன் ஃபாரி வரல போடும்.
1: சரி,
2: கலங்காரி மகனே கலங்காரி மகளே.
1: சரி, பாடல் கேட்போம். இணைந்து ரபிதமைக்கு நன்றிகள் பாலன். மீண்டும் நாளை சந்திப்போமே. நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஜெயசு நாளை வாழ்த்திக்கொண்டு சொல்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

அன்புக்குரிய பாலன் விரும்பி கேட்ட பாடலை இப்பொழுது எடுத்து வருகிறேன். பாடலை கேட்போம். கலங்காதே மகனே.

பாடல் கேட்டு அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரப்போகிறேன். நாம் கடந்த 2 மணி நேரமாக நேர்கள் இணைந்திருந்தது உள்ளங்கவர்ந்த ராகத்தோடு. இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கலந்து கலந்து இணைந்த பாலனுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இதே நேரம் நிகழ்ச்சியிலே வானொலியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் விசு செல்வராஜா. வணக்கம் அன்புறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராஸ் பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜே கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

நேயர்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்ப தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா? இந்த தெரியல நேரத்துல
1: நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவ்ரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பக் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி, ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இது காட்டிலையில்

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இதோ பாடல் காட்டலையில்.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: என்னுக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவன்ரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து கொடுமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கரைந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசைக்கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்,
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்? இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல்,

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் விட்டு கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: அங்கிருக்க அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் கட்டளையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மற்றும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசப்பட்டினம் திரையில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜே கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இதோ பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜிவி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியில் இருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாட அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது, வாடா தம்பி மேல வாடா தம்பி.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகப் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

நேயர்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம்பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: நம்ம சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தரியலான?
1: இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நம் தரும் அடுத்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரையில் விவேக் மேர்வின் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல்
1: வான்பரப்பு. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s kids அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி அலங்கரிக்க நான் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி, ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இது காட்டிலையில்

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே, என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is torture, words can just express. Love is gamble, with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: என்னுக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: உன்னை ஏமாற்றும்
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணித்தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்,
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல்,

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் தேஜ் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் விட்டு கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமை உன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் காற்றலைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்ததே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: பழங்கறிக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணு.
1: இது பாடல் காட்டலையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வழமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலையகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசு பட்டினம் திரையில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜி கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிந்தவன் திரையில் டி இமான் இசையில், ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கைனா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

நேயர்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து எண்ணப்பித்த தேவதையே, எண்ணப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: நம்ம சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா, நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா இந்த தரிலான?
1: இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும்

0: ஏப்ரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமை உன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் காற்றலைகிறேன்.

0: மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்ததே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சு திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில்.

0: பங்களிக்க அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணு.
1: இது பாடல் காட்டலையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

இன்றும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசப்பட்டினம் திரையில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இது பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜிகேபி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில், ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆளியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கைனா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் 1 பார்ப்பில்

வானங்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தீல் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து எண்ணப்பித்த தேவதையே, எண்ணப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவள்ளி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா குரலில் கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா? இந்த தெரியல நேரத்துல
1: நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்

0: கோட்டைக்கு மேர்வேன் இசையில் மாதவன் வரியிலிருந்து உருட்டு பாடல். இதோ பாடல் வான்பரப்பு.
1: ஹாய், வெல்கம் எவ்ரிபடி. சிங்கிளா சுத்தி கொண்டிருக்கும் ஆண்களே, நான் சிங்கிள் தான் என சுத்தி கொண்டிருக்கும் பெண்களே, எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு வெயிட் பண்ற 90s கிட்ஸ் அங்கிளே, நோ டென்ஷன், இன்னைக்கு விக்ரம் வீட்டு ஃபங்க்ஷன்.

நேர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் வெண்பா திரையில் வர்மன் ஏலங்கோவன் இசையில் ஸ்ருதி ஸ்ருமன் வரியிலிருந்து ஒரு முறை பாடல்.

இடம் பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் உடன்பிறப்பை திரையில் டி இமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி வரியிலிருந்து அன்னே யாரனே பாடல். இதோ பாடல் கட்டளையில்.

நிகழ்ச்சி அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆக்ஷன் திரையில் இப்பப் தமிழா குரலில் மற்றும் வரியில் இருந்து அழகே பாடல். வல்லவனுக்கு வாசுகி, எனக்கு நீயடி, சந்திரனுக்கு சூரியன், உன் பார்வை தீயடி, ராமனுக்கு சீதையினா, கண்ணனுக்கு ராதையினா, எனக்கென்றும் நீ மட்டும்தான் தேவதையவா. இதோ பாடல்.

இது சர்வதேச தமிழ் வானொலி, ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நேர்களே, இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு இசை கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஜரினாநாதன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: தான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜலங்கு பாடல்
0: இது காட்டிலையில்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்,
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்.
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is gamble with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: என்னுக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் பொல்லாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில், மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர்காந்து குடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்கனு தக்கனு பாடல். அவ நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசைக்கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும் என்ன சொல்லும்.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் விட்டு கொண்டு இருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனத்தனியே நான் காட்டு காட்டு நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசை குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்

0: எங்களுக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் கட்டளையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சுநாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி ஊடாக வரும் இசை கோலங்கள்.

மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் காற்றலை ஊடாக. மட்ராசு பட்டினம் திரையில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், அரிணி மற்றும் குமார் குரலில், முத்துக்குமார் வரியில் இருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல். எதுவும் பேசவில்லையே, இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே, இரவும் விடியவில்லையே, அது விடிந்தால் பகலும் முடியவில்லையே. இதோ பாடல்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் பேச்சுலர் திரையில் திபு நினான் தோமஸ் இசையில் கபிலன் குரலில் ஜி கே பி வரியில் இருந்து அடியே பாடல். பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்ன கொஞ்சும் மலையில் உன் வாசம், கெஞ்சும் நெஞ்சும் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம். இது பாடல்.

இசை கோலங்களை அலங்கரிக்க வரும் பாடல் எதிர்க்கும் துணிதவன் திரையில் டி இமான் இசையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரலில் விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து வாடா தம்பி பாடல். நமக்கு ஒரு பாடல் அவசியம் தேவை, இருப்பது கொடுத்தா அது ஒரு போது. வாடா தம்பி மேல வாடா தம்பி.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் காட்டுவக்குள்ள ரெண்டு காதல், திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில், ரவி ஜி மற்றும் சாஷா திருபாச்சி குரலில், விக்னேஷ் சிவன் வரியிலிருந்து நான் பிள்ளை பாடல். ஆலியிலிருந்து அலசி எடுத்தேனே, அடைக்காலம் அமைக்க தகுதவன் தானே. இதோ பாடல்.

நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வரும் பாடல் அலம்பான திரையில் இப்பப் தமிழா இசையில் அர்மன் மலிக் குரலில் பாவிஜய் வரியில் இருந்து எப்ப பார்த்தாலும் பாடல். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிக்கும் மனசு, எப்ப கேட்டாலும் உன்னை பத்தி பேசிடும் உதடு. இதோ பாடல்.

இசை கோலங்களை வானிலை வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல் சிவகுமாரின் சபதம் திரையில் இப்பப் தமிழா இசையில் மற்றும் வரியில் இருந்து பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா பாடல். வாழ்க்கையினா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும், எண்ணம் போல வாழ்க, நல்லதே நினைங்கடா, யாரையும் ஏமாத்தாம ஒழுங்க ஒழுங்கடா. இது பாடல் வன் பர்பில்.

நேயர்கள் இசைக்கோளங்களோடு இணைந்துள்ளீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுங்கம் வானொலி. தொடர்கின்ற பாடல் தில் திரையில் ஸ்ரீ சத்யா குரலில் உமாதேவி வரியில் இருந்து என்னப்பித்த தேவதையே, என்னப்பித்த தேவதையே, என்னோட தேவதையே, கண்ணுக்குள்ள ஊரம் நீர் நீயே, அன்பு கொண்ட பார்வையிலே, இன்பம் கொண்டு வந்தவளே, மூச்சுக்கான காத்தும் நீதானே. இதோ பாடல்.

இடம் பெற்று கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல் புஷ்பா திரையில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சீத் ஸ்ரீராம் குரலில் விவேகா வரியிலிருந்து ஸ்ரீவல்லி பாடல். பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி பேச்சு கல்யாணி ராகமா. பார்வ கற்பூர தீபமா ஸ்ரீவல்லி வாசம் கஸ்தூரி வாசமா. இதோ பாடல்.

நேயர்கள் இசைக்கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருகின்ற அடுத்த பாடல் இது. நேசமே நேசமே பேரில் நீரே சேர்க்குமே, சுவாசமே சுவாசமே பூக்கும் பாதை தூரமே. சிவகுமாரின் சபதம் திரையில், இப்பப் தமிழா குரலில், கோசேஷா வரியிலிருந்து நேசமே பாடல்.

0: சேகரனா பில்டிங் வேலைக்கு போயிட்டாரு, நம்ம தனான கேப் ஓட்ட போயிட்டாரு, நம்ம முத்துவோட அப்பா கூட சர்வர் வேலைக்கு போயிட்டாரா? நம்ம வயசுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் இது என்னன்னே தெரியாது. ஏன் நம்மளுக்கே தெரியாது, வேற யாரா வருவா? இந்த தெரியல நேரத்துல
1: நான் பாத்துக்கிறேன். ஒன்னும்